தானே தானே தானே தானே தின் தன நடுக்கு தானும் தன் நதர நதின் தன நடுக்கு தானும் தரணா சப்த சுரணத்தில்